மதமராளினி பத நிவாளிகை கலனு வாழ்ச்சி பதியின் சகா வனமயூரமுலு நீ வயாரம்.